0: அவள் லிகை வினாடி விசை
1: லைவ் எஃப்எம்
0: www.liveofm.lk ஹிட் தி பீனோ.

0: விலா பாந்தரது கை லங்காவே விலாவிங்
1: லைவ் எஃப்எம்
2: நானாமத்தின கீ ரித்மய லைவ் எஃப்எம்